0: ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம சுந்தர மதன மோகன.

0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ